சிறு ரசம் சார்ந்து செய்வது தகப்பன் உம்மா பரணத்து சொந்த யாமே ரஞ்சன் மித்யா பாக்கி பார் பிரம குரு நானக்கு சாக்கி ரோம் ரோம் ஜெய ரசனா பாவம் ததப ஹாலசா ஜசத கவு ரோம் ரோம் ஜெய ரசனா பாவம் ததப ஹாலசா ஜசத கவு ஹோ ஹால சிரிக்கா சத்கே.